0: வந்தே மாத்திரம்.
1: வந்தே மாத்திரம் சுஜலா சுஃபலா மலய ஜீதலா சசிய